0: வேளாவு ராத்திரி 8 வினாடி பஹை
1: வேளாவு ஒப்ப வித கினாவே
2: அசட் லைன் ஃபினான்ஸ் வித்தின் பெஸ்ட் பைக் கிட பெஸ்ட் டீல் லெக்க இன்னன பிரிமஸ் மே பிரமுகாவன பஜாஜ் சிடி 100 ஹா பிளாட்டினா 100 மோட்டார் சைக்கிள் சந்தா பஹசு லீசிங் பஹசு லீசிங் மாரிக்க கடினம் அனுமதிய சஹா அவு மலிய கேவிலி ஹெல்மெட் டிக குத் நோமிலே அசட் லைன் ஃபினான்ஸ் அது மென்ன அது மாரன் யான்ன அமதன்ன வின்வாய் 1114 700